0: എ പി കോമള തന്റെ മലയാള ഉച്ചാരണം മെച്ചപ്പെട്ടതിന്റെ ക്രെഡിറ്റ് നൽകുന്നത് ഈ ചിത്രവുമായി സഹകരിച്ച രണ്ട് വ്യക്തികൾക്കാണ്, പി ലീലയ്ക്കും പി ഭാസ്കരനും.
1: അങ്ങ് പാട്ട് എഴുതുന്നവെല്ലാം ഇവള പേർ വരാങ്കല്ലയാ അവങ്കെല്ലാം കൂടെ എനിക്ക് ரொம்ப பிரியமா சொல்லுவாங்க. மலையாளத்தை சுத்தமா சொல்லி கொடுக்கணும்னு அந்த பாட்டு எழுதுற யாரு அவர் பாஸ்கரன் அவெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லுவான்
0: ஏ பி கோமள.
1: இது முக்கிய காரணம் பி லீலான்னு சொல்லுவேன். எனக்கு அவ பால்ய ஸ்னேகா அந்த அம்மா. அவங்க என்ன பண்ணுவோம், எங்கேயாவது பாடணும்னா ரெண்டு பாட்டு இருந்தா ஒரு பாட்டு எனக்கு போறோம், ஒரு பாட்டு கோமளா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா. அவ இப்ப கிட்ட உட்காந்து நீ இந்த மாதிரி பாடு, கொஞ்சம் கிட்டக்க வந்து பாடு, இந்த வார்த்தைகளை இப்படி சொல்லு, அந்த ஞா அதெல்லாம் நான் எல்லாம் அப்படி சொல்லு, இப்படி சொல்லுன்னு சொல்லி கொடுக்கறதுல ஒரு உண்டு. ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்டுக்கு சொல்றது ரொம்ப கஷ்டம்தான். இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். நாங்க ஒருத்தர் ஒருத்தர் பாட்டு புதுசா ஏதாவது வேணும்னா அவங்க கத்துப்பாங்க, நான் கத்துப்பேன். அந்த மாதிரி அவங்க வார்த்தைகள் எப்படி சொல்லணும்னு சொன்னது அவங்களும் முக்கியமா. அவங்களும் இந்த மாதிரி பண்ணு, உனக்கு தான் தெலுங்கு நன்னா தெரியுமே, இந்த மாதிரி பா எப்படி சொல்லணும், சா தெலுங்குல அப்படிதான் பா பா பா பா அதெல்லாம் கக்கா கக்கா அது மாதிரி தான். அது நாலு எழுத்து, இது நாலு எழுத்து, இப்படி சொல்லுன்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
0: இப்போ கேட்டு கழிஞ்ச பாட்டில் അവിടവിടെയായി ചില ഹിന്ദി ട്യൂണുകളുടെ സ്വാധീനം തെളിഞ്ഞും മറഞ്ഞും കാണാവുന്നുണ്ട്. അതിപ്രശസ്തമായ ഒരു ഹിന്ദി ഗാനത്തിന്റെ ഈണത്തെ അതേപടി അനുകരിച്ച് വഷളാക്കിയ കഥയാണ് ചിത്രത്തിലെ അടുത്ത ഗാനത്തിന് പറയാനുള്ളത്.